0: பிரதத்தை வாங்க கேன ரேடியோ
1: லுக்கையா மாற வேடனே ஊனே தொட்டிக்கு வாடை மட மெமரி லொஸ்கீலா
2: மெமரி லொஸ்
1: கால் தி டாக்டர் யாரு சொன்னது மம கிரிக்கு புண்ணிய ஐயா சீனி வெடுன்னு முக்கு தத்த போய் விடுக்கிறேன் ஐயா மாட்ட
2: சூப்பர் டாக்டர் நீ டாக்டர் ஹரியதம் கீழ தீரவானே
3: ஹினா வெவி சிந்து வஹன்ன FM 93.5 FM 93.7 ஹந்தேவி ஹතර வெද්දි டியூன் කරලා தியாகන්න
4: Evening Drive with Chamit and Charu.

0: FM 93.5, FM 93.7, La Khanda, Radio ITN.
1: Lukaya, mare vedeni uni. Dukki kiwane mare memory lost kila.
2: Memory lost? Call the doctor. Yaar sunnadi?
1: அம்மா கிழிக்கு புண்ணே ஐயா சீனி வெடுன்னு முக்கு தத்த போய் விடுக்கிறேன்னு ஐயா
3: மாட்டா
1: சூப்பர் டாக்டர்னே டாக்டர் ஹரியிடம் கீழே தீரவானே
0: ஹினா வேவி சிந்து வகன்ன FM 93.5 FM 93.7 හැන්දෑවෙ 4 වෙද්දි ටියුන් කරලා තියාගන්න.
4: Evening Drive with Chamit and Charu.

0: இதெல்லாம் போலியா ஆர்டிபி பேங்க்வென்
1: மமனந்தே மானம் ரிலாக்ஸ்
2: உபரிம முதல அபின் லட்சேட்டம பொலிய ரூபியால் 480 விதராய் கானுதே நுவாய் ராத்தரான் பள்ளி குருகே ரன்னாயர்.

0: பாக மத்மதக சமக பிராண சம பிரேமே அனந்தே விதின
1: சந்ததே தஹர
2: சமானுக்ரஹய
3: கோடி 11 தன நிதான லோதரய 10 லட்சம் பிரதம தியாக 20 லட்சம் விலா ரூபியா லட்சம் 3000 1000 100 20 தியாகி டபுள் விலா கோடி 11 தன நிதானேட ரூபியா 40 கொண்டட மேதி
4: லாங்கே விஸ்வாசி தினு மார்க்ஸ் பென் சமூக வியாபாரே வித்தின் கேன் பாபி தஹரின தென் நவ நிமாவக்கின் என டோமாஸ் வாங்கிய வீக்கிட்டி மியந்திரேக்கு சாதம்பர் ஹிமிகரணு குமல்ல அதும அவதன்ன 011176979579
5: දස ආරම්භ කරලා බොහොම වෙහෙසට මහන්සියට පත්වලා ඉන්න කෙනෙක් වෙන්න ඕනේ ඔබ මේ වෙලාවේ අපි වහගෙන ඉන්න. අපි අපේ ජීවිතයේ සිහින සබෑ කර ගැනීම වෙනුවෙන් අපිට ආදරය කරන අයගේ ජීවිත එළිය කිරීම වෙනුවෙන් හුස්මක් අතක් නොගෙන වැඩ කරන දවසක් තමයි මේ